0: குழந்தைக்கு வேண்டதெல்லாம் வாங்க மை ஜி பிரைஸ் சேலஞ்ச்.
1: இண்டக்ஷன் கெட்டில் 249 ரூபாய், அயன் பாக்ஸ் வெறும் 299 ரூபாய், பர்னர் கேஸ் ஸ்டவ் மிக்சர் கிரைண்டர் தொடங்கியவ ஏற்றம் குறைந்த விலையில்.
0: க்ரோக்கரி அண்ட் கிச்சன் அப்ளைன்சஸ்னு 70% வரை ஆஃபர் மை ஜி பிரைஸ் சேலஞ்ச். எல்லா மை ஜி ஃபியூச்சர் ஷோரூம்களிலும் செப்டம்பர் 6 வரை.
2: റീഗൽ ജ്വല്ലേഴ്സ് ഇന്നത്തെ സ്വർണ്ണവില
3: എന്നും രാവിലെ 10:30
2: പ്രായോജകർ.
3: ഇനി റീറ്റെയിൽ പണിക്കൂലിയില്ല, ഹോൾസെയിൽ പണിക്കൂലി മാത്രം.
2: റീഗൽ ജ്വല്ലേഴ്സ്, തൃശൂർ, പാലക്കാട്, മലപ്പുറം, കൊച്ചി ആൻഡ് തിരുവനന്തപുരം.
4: വിനീത് ശ്രീനിവാസൻ, സുജാത എന്നിവർ പാടിയ ഗാനമണിനി ചക്കരമുത്ത് എന്ന ചിത്രത്തിലേത്. രചന ഗിരീഷ് പുത്തഞ്ചേരി, സംഗീതം എം ജയചന്ദ്രൻ.